நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது சரணம் ஐயப்பா. பாடத்திலிருந்து கே. வீரமணி குழுவினருடன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது அப்பா டாட்டா படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.
1: தங்கரதம் தேரிகளும் தென்பழனி நகர் வீதி தனியுலா கொண்ட

மகனை காண நடந்து வந்தான். பிள்ளைக்கு தந்தை அங்கே காவல் இருந்தான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை. இது பக்தி பாடல்களின் தொகுப்பு.

நேரம் காலை 6:30 33 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசை. இது பக்தி பாடல்களின் தொகுப்பு.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்று தேனிசை நிகழ்ச்சி. சில நொடிகளில் தொடர்வது சமஸ்கிருத செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆட் சவேரே டெல்லியிலிருந்து, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, வி பரத்குமார் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வ தர்ப்பண், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் லலித சங்கீதம் இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர், ஆதித்ய ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஆர் அக்ஷய்ராம் அவர்கள் மிருதங்கம். இரண்டு:30 லய விநியாசம், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சிரா, இடம்பெறுவது சத்துசுர ஜாதி திரிபுட்ட.

தாளம். 2:45 திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, லத்தாங்கி ஜெயமோகன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம், ரோரிங் டுவர்ட்ஸ் கன்சர்வேஷன், இன்டர்நேஷனல் டைகர் டே, உரை வழங்குபவர் டி லோகேஷ், ஹானரிங் அ பயனீர் ரிமெம்பரிங் அ லெஜண்ட் ஜே ஆர் டி டாடா, பர்த் ஆனிவர்சரி ஆஃப் ஜே ஆர் டி டாடா, எஸ் சஹேரா வழங்கும் உரை, நேச்சர்ஸ் டச் இன் எவ்ரி மூமெண்ட், உரை வழங்குபவர் பி அபர்ணா, 7:50 செய்தி கதம்பம், 8 மணிக்கு சன்சத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல்.

நேரம் 7:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரையிசை. முதல் பாடல் ஜெமினி திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியுள்ளவர் சாதனா சர்கம்.

திரையிசை வழங்கும் நிறைவான பாடல் லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் பாடியது. பாடலின் படம் போகன். பாடல் ஒலிக்கும் நேரம் 7:24 நிமிடம் 55 நொடி.

0: திரை இசை கேட்டோம்.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 8:47, 45 நொடி. நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திரைகானம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. திரைகானத்தில்

0: தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்து சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி ஜூலை 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 044-2951-5449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 30ஆம் தேதி,
1: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 5ஆம் தேதி.

0: மீண்டும் இணைவோம் 10:30 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை. வி. பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி. பாலாஜி அவர்கள் மிருதங்கம். பாதமே துணை பரமசிவா ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

பாதமே துணை ஐயனே ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் கேட்டீர்கள். இனி அபராதமுலனோர்வ தியாகராஜர் கீர்த்தனை ரசாளி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:33, 15 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாமிக்கு சரி எவரே கேதாரகவுளை ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் பாபநாசம் சிவன் பாடல்.

0: And now, before we close, here are the highlights of the bulletin. Death toll rises to 30 in brutal crackdown by Pakistani forces in POJK during the past 2 days. Iran launches multiple ballistic missiles towards US forces in West Asia. US and Saudi forces also carry out joint precision strikes against Iran-aligned groups in Iraq. US President Donald Trump holds separate meetings with Ukrainian President Volodymyr Zelensky and Israeli Prime Minister Benjamin Netanyahu at the White House. Gulveer Singh becomes first Indian to win silver medal in the men's 10,000 meter race at the Commonwealth Games. Harjinder Kaur also bags silver medal in the women's weightlifting event. And BCCI announces 15 member squad for upcoming 2-match test series against Sri Lanka beginning the 15th of next month. And that is the end of this World News Bulletin.
1: நேரம் 10:30 5 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருப்பது மனதை வருடும் சுகமான ராகங்கள் ரசிக்க. சுகமான ராகங்கள் வழங்கும் முதல் பாடல் கிழக்கு சிமேலே படத்திலிருந்து மனு சுஜாதா இணைந்து பாடியது.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.

100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகுமான ராகங்களில் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி ஆகியோர் குரல்களில் சிங்காரவேலன் இந்த படத்திலிருந்து.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேரம் 10:48 35 100.1 MHz எஃப்எம் கோல்ட் வழங்கும் சுகமான ராகங்களில் அடுத்த பாடல் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடியது.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணைய

0: இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: 26. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10. நேர்கள் இணைந்திருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. 11:30 வரை ரசிக்கலாம் திரைகானம். முதல் பாடல் வில்லு திரைப்படத்திலிருந்து, தேவிஸ்ரீ பிரசாத் திவ்யா இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

நிலையத்தில் நேரம் 11:20 20. நொடி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்த பாடல் நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து பிரசன்னா ஜானகி ஐயர் பாடியது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையுடன். குரல் அமுதம் கேட்கலாம்.

அழகிய நெற்றியை உடைய மனைவியின் விருப்பத்தை மட்டுமே ஏற்று செயலாற்றக்கூடியவர்கள் நண்பர்களின் குறைகளை தீர்க்க மாட்டார்கள், நன்மை விளையும் செயல்களில் ஈடுபடவும் மாட்டார்கள். குறள் எண் 908, அதிகாரம் பெண்வழிச் சேரல்.

0: அழகிய நெற்றியை உடைய மனைவியின் விருப்பத்தை மட்டுமே ஏற்று செயலாற்றக்கூடியவர்கள் நண்பர்களின் குறைகளை தீர்க்க மாட்டார்கள், நன்மை விளையும் செயல்களில் ஈடுபடவும் மாட்டார்கள். குறள் எண் 908 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: இரண்டடியில் வாழ்க்கை பாடம் குறள் அமுதம் கேட்டோம்.

இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். ஆதித்யா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம்.

2:30 லய விநியாசம். மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சிரா. இடம்பெறுவது சத்துசிர ஜாதி திரிபுட்டதாளம். 2:45 திரைகானம். 3 மணிக்கு மதுரம் மதுரம், ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை 3 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் லத்தாங்கி ஜெயமோகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம் ரோரிங் டுவர்ட்ஸ் கன்சர்வேஷன், இன்டர்நேஷனல் டைகர் டே உரை வழங்குபவர் டி லோகேஷ். அதனைத் தொடர்ந்து ஹானரிங் அ பயனீர் ரிமெம்பரிங் அ லெஜண்ட் JRD டாடா, பர்த் ஆனிவர்சரி ஆஃப் JRD டாடா, எஸ் சஹேரா வழங்கும் உரை. நிறைவாக நேச்சர்ஸ் டச் இன் எவ்ரி மொமெண்ட் உரை வழங்குபவர் பி அபர்ணா. 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்சத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல், 8:15 திரைகானம். ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கா விஷயக, 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை 4 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: நேரம் 12:06 5:01 MHz FM கோல்ட் அலைவரிசையில் காலத்தால் அழியா காவிய கானங்கள். இதோ உங்களுக்காக முதல் பாடல் பனித்திரை படத்திலிருந்து, பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா ஆகியோர் குரல்களில்.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரிய கர்

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.

திரைகானத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடலின் படம் நிச்சய தாம்பூலம். பாடலை பாடியுள்ளவர் டி எம் சவுந்தரராஜன். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:21:40.

இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேரம் 12:46:45. நேர்கள் ரசித்து கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவான பாடல் பி. சுசீலாவின் குரலில். பாடல் ஒலிப்பது நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திலிருந்து.

மெல்லிசையில் அடுத்த பாடல் கௌரி சங்கரஸ்தபதி இசையமைத்து. மன்னிக்கவும், கௌரி சங்கரஸ்தபதி இயற்றி, எஸ் கே முனுசாமி இசையமைத்து, பானு கண்ணன் ராதிகா சுந்தரேசன் பாடியுள்ள பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பிரியங்கா அரோடா.

0: தொடர்ந்து பரம புருஷம், சுவாதி திருநாள் கீர்த்தனை, ராகம் லலித பஞ்சமம், கண்டச்சாப்பு தாளம்.
1: பரம புருஷம் ஹிருதய

இசைமலர் நிகழ்ச்சியில் ஆதித்யா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஆர் அக்ஷய்ராம் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக நின்னு வினாக ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, பூர்வி கல்யாணி ராகம், விலோம சாப்புத்தாளம்.

இசை மலர் நிகழ்ச்சியில் இதுவரை ஆதித்ய ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஆர். அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் லத்தாங்கி ஜெயமோகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: லயவிநியாசத்தில் சத்துஸ்ர ஜாதி திரிபுட தாளம் மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சிரா.

நேயர்கள் இதுவரை கேட்டது லயவிநியாசம். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரைக்கானத்தில் நண்பன் படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் சின்மயி சுவி குரல்களில் அறிவியலும் காதலும் சரிவிகத்தில் கலந்தால் பாடல் இப்படித்தான் இருக்குமா?

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
3: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
2: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
4: திரைகாணத்தில் பாடலை தொடர்ந்து கேட்கும் முன்
5: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
6: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
5: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
6: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் 2 செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம் இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
5: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
6: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
4: திரைகாணத்தில் ஹரிச்சரண், வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்களில் தாண்டவம் படத்திலிருந்து. 2 கதவுகளும் இணைந்து திறந்தால்தானே பாதை பிறக்கும், வாழ்வும் சிறக்கும். திரைகாணத்தின் நிறைவு பாடல்.

0: to grapple with a rapidly escalating flood emergency as swollen rivers inundate vast stretches, displacing thousands and disrupting normal life across several districts. IMD has forecast very heavy rainfall over Chhattisgarh, East Madhya Pradesh and Vidarbha for the day. At least 40 people were killed and dozens injured in Pakistan-occupied Jammu Kashmir or POJK after a brutal crackdown by Pakistani forces amid escalating unrest in the region. Citing reports, the United Kashmir People's National Party today alleged that several others were injured and arbitrarily arrested between 27th and 28th of this month in Rawalkot, Mirpur and other areas of the occupied territory. India has strongly condemned recent attacks on several maritime vessels in the Strait of Hormuz, saying targeting of commercial shipping and civilian infrastructure in the region must end. Permanent representative of India to the UN, Parvathaneni Harish, said after a brief pause in the ongoing conflict in the region, there has been a worrying resumption of attacks and escalation of hostilities. President Draupadi Murmu today met a group of artists of Indian traditional art forms and witnessed their work at the Rashtrapati Bhavan. 12 artists representing art forms such as Banaras murals, Thanka, Nayaka, Keral mural, Basoholi, Surpur and Mysore are staying at the Rashtrapati Bhavan under the Artists in Residence program. In Jammu and Kashmir, the traditional Holi maze or Chhadi Mubarak was ceremoniously taken out from the historic Dashnami Akhada at Mysuma in Srinagar today on the occasion of Ashadh Purnima. The ceremony marks the beginning of its annual journey to the Holy Sri Amarnath Ji Cave Shrine. International Tiger Day is being observed today to raise awareness about tiger conservation, protect natural habitats and address the declining numbers of wild tigers. Prime Minister Narendra Modi extended his greetings on the occasion, saying India is home to 70% of the global tiger population. And benchmark domestic equity indices ended over 1% higher today. Sensex surged 889 points to close at 77,655. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: தொடரும் நிகழ்ச்சி தேநீர் நேரம். கேட்கும் முன்
3: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
4: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
3: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
4: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
3: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
5: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: உண்மையா சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 ரூபாய் வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு

0: கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம் मैं हूं आपका कैलाश खेर.
4: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: तो श्रोताओं, अब समय हो रहा है आपसे अनुमति लेने का। अनुमति दीजिए विशाल शर्मा और सायरा मुश्तबा को कार्यक्रम परिक्रमा यहीं संपन्न करने की।
1: नमस्कार, नमस्कार।
2: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் அரங்கிசை. லதாங்கி ஜெயமோகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். சிவ சிவ சிவ என ராதா, தியாகராஜர் கீர்த்தனை, பந்துவராளி ராகம், ஆதிதாளம்.

மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது கடைக்கண், ராமசாமி சிவன் பாடல், வேகடா ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவாக வில்லினை ஒத்த புருவம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் காவடிச்சிந்து ஏக்கதாளம் திஸ்ர நடை.

அரங்கசீல் இதுவரை லதாங்கி ஜெயமோகன் அவர்களின் பாட்டு கேட்டும், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: में जगह बना ली है। अनिमेश कुजूर 200 मीटर दौड़ के सेमीफाइनल में पहुंच गए हैं। आज रात मनप्रीत कौर महिला शॉटपुट फाइनल में खेलेंगी। श्री शंकर मुरली और लोकेश सत्यनाथन ऊंची कूद के फाइनल में और पारुल चौधरी 3000 मीटर स्टीपल चेज के फाइनल में चुनौती पेश करेंगी। पदक तालिका में भारत 2 स्वर्ण 7 रजत और 3 कांस्य पदकों के साथ 9वें स्थान पर है। मौसम विभाग ने छत्तीसगढ़, पूर्वी मध्य प्रदेश और विदर्भ में आज मूसलाधार बारिश का अनुमान व्यक्त किया है। अरुणाचल प्रदेश, असम, मेघालय, दिल्ली, कोंकण, गोवा, केरल, माहे में कल तक तेज बारिश हो सकती है। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: நேரம் 6:05, ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நிகழ்ச்சி நிரலை கேட்கும் முன்
2: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
3: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
2: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
4: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
5: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
4: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
5: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
4: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
5: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
3: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
2: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
1: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், ரோரிங் டுவர்ஸ் கன்சர்வேஷன், இன்டர்நேஷனல் டைகர் டே உரை வழங்குபவர் டி லோகேஷ், Honoring a Pioneer, Remembering a Legend, J.R.D. Tata, Birth Anniversary of J.R.D. Tata, S. Sahira வழங்கும் உரை, Nature's Touch in Every Moment உரை வழங்குபவர் பி அப்பர்ணா, 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்சர் சமீக்ஷா, 8:15 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சச்சாக்கா விஷயஹை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களின் ஷெனா இசை, 4:10 பொங்கும் மங்கலம், மூஞ்சூர்பேட்டை MK பழனி அவர்களின் நாகஸ்வர இசை, முல்லன்றம் MM வெங்கடேசன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேன் இசை, 7:15 திரை இசை, 7:30 ஆச்சவீரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, RK ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை, ஷேர்தலை R. அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் S. கார்த்திக் அவர்கள் கட்டம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூத்தண்டா, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசைமலர், BN சங்கராம்பா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், R. சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 2:30 சேர்த்து வைத்த செல்வம், காந்தியடிகளின் சர்வோதயமும் வள்ளலார் நெறியும், திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் உரை,

ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் அபர்ணா பி. ஐ ஆம் அ தேர்ட் இயர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் அட் கியூன் மேரிஸ் காலேஜ். டுடே ஐ ஆம் கோயிங் டு டாக் அபவுட் த டாபிக் நேச்சர்ஸ் டச் இன் எவ்ரி மூமெண்ட். இட் இஸ் அ டாபிக் தட் கன்சர்ன் எவ்ரி பர்சன் ஆன் அர்த் பிகாஸ் தி என்விரான்மெண்ட் இஸ் நாட் சம்திங் செப்பரேட் ஃப்ரம் அஸ். இட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். எவ்ரி திங் வி டூ, எவ்ரி பிரெத் வி டேக், எவ்ரி மீல் வி ஈட் அண்ட் எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டர் வி ட்ரிங்க் டிபெண்ட்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட். Therefore, understanding its importance and protecting it is one of the greatest responsibilities of our generation. First of all, let us understand what the environment means. The environment includes everything that surrounds us. Air, water, land, plants, animals, forests, rivers, mountains, oceans, and even the climate. It consists of both living and non-living things that interact with each other to support life. Human beings are an integral part of this environment. We depend on nature for survival, comfort and development. The role of environment begins from the very moment we wake up in the morning. The fresh air we breathe is

டுடே இஸ் பிளாஸ்டிக் பொல்யூஷன். பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் ஆர் கன்வீனியன்ட் பட் ஓஃபன் டேக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர் டு டிஸ்கம்போஸ். பிளாஸ்டிக் வேட்ஸ் கிளாக்ஸ் ட்ரெயின்ஸ் பொல்யூட்ஸ் ரிவர்ஸ் அண்ட் ஹார்ம்ஸ் வைல்ட் லைஃப். மெனி மரைன் அனிமல்ஸ் மிஸ்டேக்கன்லி கன்சியூம் பிளாஸ்டிக், லீடிங் டு இன்ஜுரி ஆர் டெத். ரெடியூசிங் பிளாஸ்டிக் யூஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் ரீசைக்ளிங் ஆர் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் டுவோர்ட்ஸ் ப்ரொடெக்டிங் த என்வரன்மெண்ட். டீஃபாரஸ்டேஷன் இஸ் அனதர் சீரியஸ் கன்சர்ன். ட்ரீஸ் ஆர் கட் டவுன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். வைல் டெவலப்மெண்ட் இஸ் நெசசரி, அன்கண்ட்ரோல் டிஃபாரஸ்டேஷன் ஹேஸ் சீவியர் கான்சிக்வன்சஸ். இட் ரெடியூஸ் பயோடைவர்சிட்டி, இன்க்ரீஸ் கார்பன் டை ஆக்சைட் லெவல்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் டு கிளைமேட் சேஞ்ச். ரீஃபாரஸ்டேஷன் அண்ட் அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் கேன் ஹெல்ப் ரீஸ்டோர் லாஸ்ட் ஃபாரஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ் என்விரான்மெண்டல் ஹெல்த். எவ்ரி இண்டிவிஜுவல் கேன் கான்ட்ரிபியூட் த்ரூ சிம்பிள் ஆக்ஷன்ஸ். We can plant trees, conserve water, reduce energy consumption, avoid littering, recycle waste, and use public transportation. Small actions performed consistently by millions of people can create a significant positive impact. Students have particularly important roles in environmental conservation. Young people can become environmental ambassadors in the schools, homes, and communities. They can participate in awareness campaigns, cleanup drives, and planting programs. Education helps create environmentally responsible citizens who understands the importance of sustainable living. Technology can also contribute to environmental protection. Renewable energy sources such as solar and wind power reduce dependence on fossil fuels. Energy efficient appliances conserve electricity. Modern waste management systems improve recycling and reduce pollution. Scientific innovations provide opportunities to balance development with environmental sustainability. The concept of sustainable development has become increasingly important. Sustainable development means meeting the needs of the present without compromising the ability of future generations to meet their own needs. It encourages responsible use of resources while promoting economic growth and social progress. Sustainability teaches us that development and environment protection must go hand in hand. The environment also has cultural and spiritual significance throughout history. Nature has inspired art, literature, religion, and philosophy. Many cultures consider rivers and mountains and forests sacred. Nature provides a sense of beauty, peace, and inspiration that enriches human life beyond material benefits. As citizens of the earth, we must remember that environmental problems do not recognize national boundaries. Pollution, climate change, and biodiversity laws affect all countries. International cooperation is therefore essential. We must all work together to address environmental challenges. The future of humanity depends largely on how we treat the environment today. If we continue exploiting natural resources without responsibility, future generations may face shortage of water, food, and clean air. However, if we act wisely and responsibly, we can create a healthier, greener, and more sustainable world. In conclusion, the environment plays an indispensable role in every aspect of our daily life. It provides air, water, food, shelter, health, economic opportunities, and ecological balance. It supports life and enriches our existence in countless ways. Protecting the environment is not merely an environmental issue. It is a matter of survival, health, and human well-being. Let us all commit ourselves to respecting nature, conserving resources, reducing pollution, and promoting sustainable practices. Together, we can ensure that our planet remains a safe and beautiful home for present and future generations. Thank you.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: எஃப்எம் கோல்டில் இது கதிர்வேலின் காதல் படத்திலிருந்து ஆலா பிராஜு குரலில். விழி சொல்லும் கதை வழி சொல்கிறதா வாழ்விற்கு, கேட்போம் பாடலை எஃப்எம் கோல்டில்.

0: நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில், சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி முதுமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் திரு கணேசன் வழங்கும் தகவல்கள், சர்வதேச இயற்கை வள பாதுகாப்பு தினத்தன்று சேலம் மாவட்டத்தில் பனை விதைகள் நடப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புலிகள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து முதுமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் திரு கணேசன் வழங்கும் தகவல்கள்.
3: புலிகள்ங்கிறது வந்து ஒரு ஈகோசிஸ்டத்துல, அதாவது ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு முக்கியமான உயிரினம். இந்த அனிமல் பாதுகாக்கப்படும் பட்சத்துல அதை ஒன்றி இருக்கிற இல்ல அதை சார்ந்து இருக்கிற மற்ற அனைத்து உயிரினங்களும் பாதுகாக்கப்படும். அதனாலதான் இது வந்து பிளாக்ஸிஸ் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா அம்பர்லா ஸ்பீசிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப சொல்ல போனா உலகத்துல 70% வயல்ல இருக்கிற டைகர் எல்லாமே இந்தியாவில தான் இருக்கு. ரிமைனிங் 30% மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்தாலும் 70% நாங்க வச்சுக்கோம். கிட்டத்தட்ட 3,700 டைகர் உலகத்துல, 5,500 டைகர் காட்டுல இருந்தாலும் 3,700 டைகர் இந்தியாவில காட்டுல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். இந்த அளவுக்கு வந்து இந்திய அரசாங்கமும் தமிழக அரசும் இதை வந்து நல்லா முன்னெடுத்து கொண்டு போகுது. இந்த உயிரினத்தை பாதுகாக்கணுங்க. முதுமலை புலிகள் காப்பகங்கிறதுங்கிறது ஒரு பெயர் போன டைகர் ரிசர்வ். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50 டைகர் ரிசர்வ் இருக்கு. 50 டைகர் ரிசர்வ்ல இது ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் டைகர் இருக்கிறது இந்த இடத்துல. இது ஒரு முக்கியமான சதன் சைட்ல இருக்கிற டைகர் ரிசர்வ். காரணம் என்னன்னா இங்க ஒரு 3 ஸ்டேட் வந்து கனெக்டடா இருக்கு, கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இங்க எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் பாப்புலேஷன் சொல்லுவோம், அதாவது புலிகள் தன்னோட மரபணுக்களை மாற்றம் கொண்டு வர்றது இங்கதான். இங்கிருந்து கர்நாடகா போகும், அங்கிருந்து கேரளா சைடு போகும், அங்க இருக்கிற புலி இங்க வரும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இடம். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த புலிகள் காப்பகத்துல இருக்கிற பழங்குடி மக்கள், ஏன்னா வலையடி வலையா அவங்க இந்த காட்டுல இருக்காங்க. அந்த உயிரினங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கு, அவங்க தான் பாதுகாத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதை வந்து சாங்சுரியா மாத்தினாங்க, நேஷனல் பார்க்கா மாத்தினாங்க, அதுக்கப்புறம் டைகர் ரிசர்வா மாத்தி இப்போ மேனேஜ்மெண்ட் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து இந்த காட்டுல இருந்து இந்த புலிகளை பாதுகாக்கிறதோட முக்கியமான ஒரு பங்கா இருக்காங்க. அதுக்காக இந்த வருஷம் குளோபல் டைகர் டேக்கு தீம் பாத்தீங்கன்னா பழங்குடி மக்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களை மையமாக கொண்டு புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்து. பட் இதை வந்து மக்களுக்கு உணர்த்துறோம், அவங்க எப்படி வந்து இந்த மாதிரி உயிரினங்களோட ஒன்றி வாழ்றாங்க, கோ எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவோம், அதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். ஒவ்வொரு டைகர் ரிசர்வ்ல ஒரு முக்கியமான பழங்குடி மக்களோட பங்கு இருக்கு. அதனால இந்த டைகர் டேஸ்ல டைகரை நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு அந்த பழங்குடி மக்களையும் நம்ம நினைச்சு அவங்கள நம்ம பாதுகாக்கணும். முதுமலை புலிகள் காப்பகத்துல நாங்க சென்சஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லாம கேமரா ட்ராப் மாடல்ல பண்றோம். ஒரு காலத்துல நம்ம வந்து அதோட கால் தடங்களை பதிச்சு அதை கணக்கெடுத்தோம். இப்போ அறிவியல் இவ்வளவு தூரம் போனனால சயின்டிபிக் பேக்கப்போட நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் என்டிசிஏ கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி நாங்க இப்ப சென்சஸ் பண்றோம். ஒரு 2 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 2 ஆப்போசிட் கேமரா வச்சு புலிகளை வந்து போட்டோ எடுத்து அந்த போட்டோவை வந்து மொத்தமா கம்பைல் பண்ணி டேராடூன்ல இருக்கிற வைல்ட் லைஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பி ஒவ்வொரு தனித்துவமான புலிகளை கண்டுபிடிச்சு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். லாஸ்ட் 2022 நம்ம முதுமலை புலிகள் காப்பகத்துல கிட்டத்தட்ட ஒரு 170 டைகர் இருந்ததா கணக்கெடுப்பு இருந்திருக்கு. சுமார் அதாவது மைய பகுதியும் அதை சுற்றி உள்ள பஃபர் பகுதியில இருக்கிற புலிகளோட எண்ணிக்கை. நீங்க இப்ப ரீசெண்டா ஊட்டி பாத்தீங்கன்னா ஊட்டி வந்து டைகர் ரிசர்வ் இல்லாத வெளிப்புறமான பகுதியா இருந்தாலும் அங்கேயும் வந்து டைகர் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-50 வரைக்கும் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த வருஷம் 6வது முறை ஆல் இண்டியா டைகர் எஸ்டிமேஷன் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கான எண்ணிக்கைகள் வெகு சீக்கிரத்துல வரும், அப்ப தெரியும் இதோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு. மக்கள் வந்து இப்ப சமீப காலமா நிறைய மக்களுக்கும் அனிமலுக்கும் நிறைய ப்ராப்ளங்கள் வருது. விலங்குகள்னால பிரச்சனை வருதா இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து நம்ம மக்கள் பொறுத்துக்க முடியாம இருக்காங்களான்னு பாக்குறப்போ, ஒரு காலத்துல இப்படி இருந்திருக்காங்க, காட்டிலேயே வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள்ங்கிறது இப்போ ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. உண்மையிலேயே சொல்ல போனா டைகர் வந்து ஒரு சை அனிமல், ஒரு மனுஷனை அடிக்கணுங்கிற பாயிண்ட்ல அந்த கேட் ஃபேமிலியில இருக்கு இந்த டைகர் வரவே வராது. தன்னோட வாழ்க்கை இதோட முடிய போகுது, ஹன்ட் பண்ண முடியல, தன்னோட எல்லாத்தையும் இழந்த ஒரு டைகர் தான் அந்த பாயிண்ட்க்கு வரும். அப்படியும் வர்றது ரொம்ப ரேர், ஏன்னா அதுக்கு வேற வேற ஆப்ஷன் இருக்கும், ஆடு மாடு இந்த மாதிரி எடுத்தாச்சு சாப்பிடும். ரொம்ப ரேர் கேஸ்ல அப்படி வரும். மக்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ஏன்னா அது தனக்கு கிடைக்கிற உணவு வந்து தேடி வரும். இப்போ எல்லாம் நகரங்கள் வேகமா வளருது, சோ அப்போ அதுக்கு தக்கன ப்ரெஷர் வந்து விலங்கினங்கள் மேல இருக்கிறதுனால

0: விலங்கினங்கள் வேற வழி இல்லாம வருது. சோ மக்கள் இதுக்கும் புரிஞ்சுக்கிட்டு வனவிலங்குகள் இவ்வளவு முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டைகரை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும். நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்றது எப்படின்னா, எப்படி வந்து மலைவாழ் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே அளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம டைகரை பாதுகாக்கலாம். சேவ் தி டைகர்.
1: சர்வதேச இயற்கை வள பாதுகாப்பு தினத்தன்று சேலம் மாவட்டத்தில் பனை விதைகள் நடப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: நிழலின் அருமையை வெயிலில் தெரிந்து கொள்ளலாம், நீரின் அருமையை கோடையில் தெரிந்து கொள்ளலாம் என்பது நம் முன்னோர்களின் கருத்தாக இருக்கிறது. மூத்தோர் சொல்லும் முற்றிய நெல்லிக்கனியும் முதலில் கசக்கும், பின்னர் நிரந்தரமாக இனிப்பை தரும். நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் நெருப்பு என பஞ்சபூதங்களால் நிறைந்த உலகில் இயற்கை வளங்களுக்கு குறைவில்லை. பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக உருவான இயற்கையின் பொக்கிசத்தை மனித தேவைக்காக சுரண்டிக் கொண்டே வந்ததன் விளைவு இன்றைக்கு பருவமழை பொய்த்து போய் கடும் கோடையின் வெப்பத்தை மழைக்காலத்தில் அனுபவித்து வருகிறோம். ஆற்றில் நீரோட்டம் குறைந்த நிலையில் ஏரிகள் வறண்டு பாலம் பாலமாக வெடித்து காணப்படுகின்றன. இந்நிலையை மீட்டெடுக்கும் வகையில் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் ஊராட்சி ஒன்றியம், வீராணம் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள், குறிப்பாக விவசாயிகள் ஒன்றிணைந்து ஒரு முக்கியமான முன்னெடுப்பினை தொடங்கியுள்ளனர். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 5000 பனை விதைகளை சேகரித்து சுமார் 58 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வீராணம் ஏரி மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் கரையோரம் நட்டு வைத்து சாதனை படைத்துள்ளனர். நட்ட பருவத்திலிருந்து பனைமரம் பலன் தருவதற்கு 15 ஆண்டுகள் வரை தேவைப்படுகிறது. எனினும் நாளைய தலைமுறையினருக்காக வீராணம் பகுதி விவசாயிகள் கடும் வெயிலிலும் தொடர்ச்சியாக உழைத்து வருகின்றனர்.
3: வீராணம் ஏரின்னு ஒரு ஏரி இது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இதில் எப்பயுமே மீன் பிடிச்சிருக்கிறோம், எப்பயுமே தண்ணி சேங்கி. இப்போ வந்து பல இயற்கை இதனால் மரங்கள்லாம் அழிக்கிறதுனால தண்ணி பற்றாக்குறையெல்லாம் வந்துருச்சு. இதை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு முன்னெடுத்து இந்த ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் பனை விதைகளை பக்கத்து ஊரில் போய் ஒரு மாத காலமாக இந்த பனை விதைகள் ஒரு 5000 பனை விதைகள் சேர்த்து இதை நாங்கள் இந்த ஏரி கரையில் போட்டால் மழைக்காலங்களில் மண் அரிப்பு ஏற்படாமல் இந்த கரை வந்து பலப்படுத்தும்.
4: இந்த பனை மரங்கள் சாதாரண மரம் கிடையாது. நீரை இழுத்து பூமிக்கு அனுப்பி மக்களுக்கு பல நன்மைகள் செய்யக்கூடிய மரம் பனை மரம் மட்டும்தான். இது மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை நம்ம எடுத்து கொண்டு போகணும். பின்கால சங்கதிக்கு நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டால் இந்த பனை மரம் மாதிரி பல மரங்களை வச்சு நாம் ஒவ்வொரு முறிச்சு எடுத்தால் தான் இந்த பனை மரம் வைக்க முடியும். பனை மரம் கிடையாது, எல்லா மரங்களும் வச்சு நம்ம பாதுகாப்பணும்.
2: என்னுடைய தந்தை நீரை ஆற்றில் பார்த்தார். நான் ஆழ்துளை கிணற்றின் இணைப்பு பொருந்திய வீட்டின் குடிநீர் இணைப்பில் பார்த்தேன். என்னுடைய மகள்களும் பேத்தியும் தண்ணீரை எங்கு பார்ப்பார்கள் என்ற கேள்விக்கான விடையை சிந்தித்தால் இயற்கை வளத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்பதன் அவசியம் தெளிவாக தெரியும். தொழில்நுட்பம் எவ்வளவு வேகமாக வளர்ந்தாலும் இயற்கையை விட்டு எந்த சூழலிலும் மனிதனால் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது. உச்சி முதல் வேர் வரை பலன் தரக்கூடிய பனை விதைகள் போல மனிதர்களின் வாழ்வும் எல்லா நிலைகளிலும் இயற்கைக்கு ஊறு விளைவிக்காமல் போற்றி பாதுகாக்கும் வகையில் அமைந்துவிட்டால் நமக்கான நீரை பூமிக்கு அடியில் தேடாமல் வானத்திலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். சமூக சீர்திருத்தவாதியும் கல்வியாளருமான ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரின் நினைவு தினத்தையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், பெண் கல்வி மேம்பாடு, விதவை மறுமணம் ஆதரவு மற்றும் சமூக தீமைகளை அகற்றுவதற்காக அவர் வாழ்நாள் முழுவதும் மேற்கொண்ட போராட்டங்கள் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டியது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புலிகள் மற்றும் அதன் காப்பகங்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புலிகள் பாதுகாப்பில் உலக அளவில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இயற்கை சமநிலை மற்றும் வளமான பல்லுயிர் பெருக்கத்திற்கு காரணமாகவும் நாட்டின் பாரம்பரிய அடையாளமாகவும் புலிகள் திகழ்வதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். பணிவிடை பெற்று செல்லும் இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் டாக்டர் பிலிப் ஆக்கர்மேனை சந்தித்து பேசியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஜெர்மன் இடையேயான இருதரப்பு நல்லுறவை வலுப்படுத்துவதில் அவரது மதிப்புமிக்க பங்களிப்பு பாராட்டுதலுக்கு உரியது என்று டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியின் முன்னோடி பாரத ரத்னா JRD டாடாவின் பிறந்த தினத்தையொட்டி மரியாதை செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்.
5: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: திரைக்கானத்தில் பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து ஆண்ட்ரா நான்டி குரலில் நினைவுகள் அலைக்கடலானது, ஆழ்கடலில் பாடலானது.

0: கண்படை கட்டணா ஸ்வயமஹி கண்படை பாரதிய சேனா.
1: திரைகாணத்தில் தனுஷ் ஆண்டனிதாசன் குரல்களில் திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து. அன்பில் தாயாய், அறிவில் மூதாட்டியாய், என்றும் தோழியாய்.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி ஜூலை 31, 2026 ஆகும்.

0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்ன. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திரைக்கோணத்தில் SBB சரண் சிந்தூரி குரல்களில் சீதாராமம் படத்திலிருந்து. சீதையை தேடி ராமனும், ராமனை தேடி சீதையும், இருவரின் பயணமும் இருவரையும் தேடி.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
1: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
2: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
1: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
2: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
1: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
2: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
3: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது தெரியுமா?
4: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
3: என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
5: திரைக்கானத்தில் யுவன் சங்கர் ராஜா குரலில் லவ் டுடே படத்தில் இருந்து அன்பில் சாய்ப்பது உடன்பாடுதானே?

கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

லூசியானோ பவரோட்டி பெர்ஃபார்மிங் நெசுன் டாட்மா. அம்பி சிவா சார், வெல்கம் டு தி ஷோ. ஜஸ்ட் அட் த நிக் ஆஃப் டைம் யூவ் ஜாயின்ட் அஸ். ஸோ ஃபார் யூ ஹியர் கம்ஸ் நெல்லி ஃபர்டாடோ வித் சேட் ரைட்.

நேரம் 11:18. எஃப்எம் கோல்டு 100.1 தொடர்வது திரை கானம். துவக்கமாக சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலாவின் குரலில் பாடல்.

11:22 ஆகுது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் நம் நாடு திரைப்படத்திலிருந்து.

தொடர்ந்து அஞ்சல் பெட்டி 520 திரைப்படத்திலிருந்து பி. சுசிலாவின் குரலில் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 12:11. சென்னை வானொலியின் 100.1 MHz எஃப்எம் கோல்டில் தொடர்வது இரவின் மடியில். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஜீன்ஸ் திரைப்பட தொகுப்பிலிருந்தும் அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் கேட்கிறோம். முதலாவதாக ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 12:47. இரவின் மடியில் நிகழ்ச்சியில் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல் கேட்டோம். தொடர்ந்து அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நிகழ்ச்சியின் முதல் தொகுப்பாக இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க வைக்கிறோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, சிவாஜி கணேசன், சரோஜா தேவி நடித்த பாடல். டி எம் சவுந்தரராஜன் பாடிய குரலில் ஏ எல் ராகவன், எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இருவர் உள்ளம் திரைப்பட தொகுப்பிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். தொடர்ந்து கற்பகம் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலாவின் குரலில் பாடல்கள்.

நேரம் 1:51. நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்த படத்தொகுப்பு நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் பாடல்.

நேரம் 1:55. எஃப்எம் கோல்டு 100.1 வழங்கும் நினைவில் என்றவை நிகழ்ச்சியின் இன்றைய நிறைவை தரக்கூடிய பாடலாக நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் சொல்லத்தான் நினைக்கிறேன், கௌரவம், சூரியகாந்தி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்திலிருந்து பாடல்கள்.

கேட்ட சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, எல் ஆர் ஈஸ்வரி, பி சுசீலா ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து கௌரவம் படத்திலிருந்து பாடல்கள்.

ஒலித்த கௌரவம் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து சூரியகாந்தி படத்திலிருந்து பாடல்கள்.

0: with this, India's tally, medal tally is 15, comprising 3 gold, 9 silver and 3 bronze. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 3:10. சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 மெகா ஹெச் பண்பலையில் தொடர்வது இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களின் ஷெனாயிஸை கேட்கலாம்.

நேர்களே, இன்றைய இனியராகும் நிகழ்ச்சியில் இதுவரை உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களின் ஷெனா இசை, பண்டிட் ஜெகதீஷ் பிரசாத் அவர்களின் பாட்டு ஆகியவை

0: सागर, गोलाघाट, चाराईदेव एंड जोरहाट. एंड दैट इज द एंड ऑफ दिस न्यूज बुलेटिन.
1: நேரம் அதிகாலை 4:10.
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மூஞ்சூர்பேட்டை எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முள்ளன் ட்ரம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். முதலில் நீதய ராதா, வசந்த பைரவி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ரூபகத்தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மூஞ்சூர்பேட்டை எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சதாபாலய ராகம் மோகனம், ஆதிதாளம், ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையின் நிகழ்ச்சிகளில் தொடர்வது புலரும் பொழுது. ஹனுமான் பாதாள விஜயம் படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடலோடு இனிதே புலர்கிறது இன்றைய புலரும்.

முக்கண் முதல்வன் அவன் நெஞ்சனை தவழ் திக்கு திசையதிர சஞ்சரித்தவையான ரூபிணி மதுரை வளர் மீனலோஜனி தகதி மீன சிலம்பொலி எழ நடமிடுபதமடியவர்

0: நேரம் 5:30. ஒலித்து கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து மகாகவி காளிதாஸ் படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.
1: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம்